முத்தமந்திரல் சோனந்தோதரல் மாலவரர் திருவூர்த்தன எம்பியனல் திருவத்தியவரர் அத்திய பங்கு கெட்டவரே தரசை கொள்ள நமஸ்கார.